0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் இசைக்கென தனி அலைவரிசை 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி ராகம் தானம் பல்லவி, சண்முகப்பிரியா ராகம், கண்ட திருவிடத்தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. Ragam Thanam Pallavi in Rag Shanmugapriya set to Kanta Tripudathal.

0: ராகம் டிடிஎச்சில் இதுவரை கல்கத்தா கே விஜயராகவன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்கென 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Kolkata K. Vijayaraghavan. He was accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Sherthalai R. Anantakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது எம்ஏ கல்யாண கிருஷ்ண பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக இந்த பராக என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. மாயா மாளவ கௌள ராகம் ரூபக தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by M.A. Kalyana Krishna Bhagavadar. He begins with Athyagaraja Kirtanai Intaparaka in Rag Maya Malava Gaula, set to Rupakam Tal.

0: அடுத்து ஒரஜூபுஜு கன்னட கௌள ராகம் ஆதி தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: You can now listen to Orajupuchu in Rag Kannada Gaula set to Aditaal, a composition by Thyagaraja.

0: பாகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜனரஞ்சனி ராகம் ஆதிதாளத்தில் ராமசுவாமி சிவன் பாடல்.
1: You can now listen to a composition by Ramaswamy Sivan, Pahimam Shri Rajarajeshwari, in Rag Janaranjani, set to Aditala.

0: ராகம் டிடிஹெச்சில் எம்ஏ கல்யாணகிருஷ்ண பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஏமி ஜேசி தே நேமி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by M.A. Kalyana Krishna Bhagavadar. He is accompanied on the violin by T.N. Krishnan and on the mridangam by Palgad R. Raghu. He concludes his vocal recital with Yemi Jesi Te Nemi in Rag Todi set to Mr. Chaputal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் இதுவரை எம்ஏ கல்யாண கிருஷ்ண பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி என் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by M.A. Kalyana Krishna Bhagavadar. He was accompanied on the violin by T.N. Krishnan and on the mridangam by Palghat R. Raghu. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, that is, anytime in...

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி எஸ் காசிம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் காசிம். ஹி இஸ் அகாம்பனிட் பை தஞ்சாவூர் ஸ்ரீ டி ஆர் கோவிந்தராஜன் ஆன் த தவில். நிகழ்ச்சியில் முதலில் ஜெய ஜெய சுவாதி திருநாள் சாகித்யம் மணிரங்கு ராகம் ஆதிதாளம். தி கான்சர்ட் பிகின்ஸ் வித் ஜெய ஜெய கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள் இன் ராக் மணிரங்கு செட் டு ஆதிதாள்.

இனி நரசிம்ம நனுப்ரோவ தியாகராஜர் கீர்த்தனை பிலஹரி ராகம் மிஸ்ர சாப்புதாளம். லிசன் நவ் டு நரசிம்ம நனுப்ரோவ கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பிலஹரி செட் டு மிஸ்ர சாப்புதாள்.

இனி விஜயாம்பிகே, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு விஜயாம்பிகே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர், இன் ராக் விஜயநாகரி, செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் காசிம் அவர்களின் நாகஸ்வர இசை. தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் காசிம். ஹீ இஸ் அகாம்பனிட் பை தஞ்சாவூர் ஸ்ரீ டி ஆர் கோவிந்தராஜன் ஆன் த தவில். இனி தனயுனி புரோவ தியாகராஜர் கீர்த்தனை, பைரவி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு தனயுனி புரோவ கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் பைரவி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ் காசிம் அவர்களின் நாகஸ்வர இசை, தஞ்சாவூர் டி ஆர் கோவிந்தராஜன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் காசிம். ஹி வாஸ் அகாம்பனிட் பை தஞ்சாவூர் ஸ்ரீ டி ஆர் கோவிந்தராஜன் ஆன் த தவில். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7 dth anytime indian music